الكبر كبك مخي جبل دون خيولا ينقى يدين جقلا ما جقلا انت دللين خم خم بوير تجفلين ما فتتي اي فففم ko xamni xamna li na xam ku ko xam ma wax mu xam xam lu xam day taxa xam xam lu ko xam day dolli xam salima le li bëgg wax day daggi xol dëggali wax jëgali jëf jëku ko wax jëriñu fi ak fanu jam masuma le na waxine teli may wax du waxine li wayu xutbuladunen tudeefi way ñu dul kemam cheikh bamba jaaro mayne naa sunta yàlla mi ma may xutbu bu matnu di ma may di fay ay di dàqi mooy di leer mbooti ragalam di ma gisal lu ma gisul di ma yëgal lu ma yëgul di ma xamal lu ma xamul ci duusi géeji xam-xamam di ma amal lu ma amul di ma wutal di ma watul di ma digal di ma tamal nangooyamo ki ndigalam di ma yaram di ma tofal di ma jariñ di ma teral def ma ma mel ni ko ñu fal ku tabibee ngaramam di ma dugal fu may musal di ma fegal lu ma ragal ku jëm ci man akuk fetal mu boole diigali walam di ma setal ci waqi bañ bay ku ma yeene jafi bañ mu ni ko tëf mu ni suluñ daanu di tuppal fetalam di ma xaccal di ma jañal di ma tayal di ma tayil di ma ubbil wun ci xeewal fatma ci biir roqi ñoñam ni ma yëkkeet newuma tuy wan ma boppam ma di ko way te di ko kañ mu di ma may ni ma yoqoo ci biir xolam di ma fegal pexamu ñaaw di ma teral renaki daaw di ma teral sama gannaaw di ma teral sama kanam di turusa bu may fajal di garabal di ma ragal di ma fegul lu may sonal mu tegge teg yalu jëm di ma togal di ma yakal di ma raccal di ma sefal di ma tibal di ma leeral di buñu barkeelu wanam di ma bekkal di ma feral di ma xajal di ma dalal di ma moyul di ma fayul kenn du ma yab ci kanamam bu ma yewee kenn du ma yab fu ma fi jam du ma ayib sama gannaaw sama ayib xanaa na mee duñu ma nam sama ñoñit duñu ayib mana ki ñoom duñu layib sëriñ bi moo dañal ayib beral nu cër buñu gërëm li mu ma may ma di ko am moo ma ko may ma di ko am li mu ma wax ma di ko xam moo ma ko wax ma di ko xam li mu ma wan ma di ko gis moo ma ko wan ma di ko gis te ku ko gis na ko ko gis na ko ko xam na ko ko am may na ma lul danaa ko wax may na ma lul du ma ko wax
mayna ma lul man mu ko wax ak bagi ñooñi keesiyam man samba jaaro magra sama serin dana xorom way ma way ci wa karam ñoo am ngaram ñoo am xorom bu seggé bañu wéra li tax ma jog diko biral wéranté dañ ko nag yaral seeni jaloor ca kanam cheikh samba jaara may ne jasul xuloo bi dafa jib bi jas bu jog xeeñ fu mu jub lu ko ko xeeñ na wuta jub wey na xamee ful fu mu jam jasul xuloo bi dafa doo mu jog xeeñ fu mu aw te ku koy daf na dawa daw raw na xamee ful fu mu yam lu jiitu li dafa dawal ña daan rawante ko dawal naka faxal raw ba akkal ak kam wa ken jisul pandam ma daal di jog dafal ko bi jas bu di way ki way nabi di ko ko fay na way nabi ma di ko way bay fa nu jam kem li nuy dox di ko way fayante la mom ki mu way da ko gërem ba di ko way la mi ngi daal di ko gërem ma far jafal man di ko way di barke lo ka di ko roy ki way ba daane ku ko way ak ku wayo ñu ni wedam cheikh samba jaaro bayne luma waxa luma waxu wute ga fess na nabul te ba fi tay dana fessal lu doya xam ci ay wayam dana xamal xam mu xam xamal ku xam mu gëna xam ku bëgg gis te bëgg xam na déglu xippi ay gëtam kenn du wérante lii ma wax way xami xam na sama wax sëriñ bi moo may sama wax moo tax ma sakka ci xolam bu leen ma yéemyéem leen ko ndax du man di wax mooy ka di wax waxande laa wun sa ji wax buma tije may lami ñam bu len may yemiyam len ko mo du man di wax moy ka di wax waxande la wun ta di wax buma tije may lami ñam cheikh samba jaaro bayne wali yu day feñu tekum feñu ci yow nga dal di xam bu ne waxal nga wax ñu xam way xam yi seedil dal di gëm bu fekkee moo feeñu ci man ñu naan ma yow booba du man moom ki di moom moo fa di man ma di fi moom muy ki fi am moo tax ma waxu deglu lii na xam ni ñuy wax du lii waraate jowuma ci lii sëriñ bi may na ma boppam cheikh samba jaaro may ne sëriñ Touba kawte fu yona la gu des te adwiyam dara du des lu doon kiraama yu fi des dana ko yóbbaale ñu dem sëriñ bi moo ji sàllamoo man na karaama laa ci moom ku weddi lii na dem fa moom laaj ka mu teqeelam la jam moo tax li may wax moo ko moom masuma koo jaawale moom tudd turam doy na ma koom te mooy seral sama yaram bindu turam may na ma xel tudd turam may na ma xol
சிறுதுரம்மை நமலல் துமகவாக்கம் ஷைஉன் மின் மவாஹிதி அல்லதி வஹபஹ அல்லாஹு தஆலா லி பரகாதிஹி ஷேக் சம்பஜாரம் பைனே தனா பிரல் தூதிதி ஐயே மயம் கிமன் யுயுமமை தெய்லமை குஞ்சுகமை வர்ணை கரம் தீரு குண்டம் உரிய அல்லமை நமச்சிமோ gama khamag la kutimam majag nina pas kutimam diko beral wayungaram mayna malol defu manya wanna malol defu mana nahdi ma ken ken dumana tamangaram rawna khalam kilay digal te dula jey kilay dugal te dila jey போகல்லூர் தேவோகுவை ரெச்சோக்கி ஜோய் பெஞ்சக்கனம் தேக்தம் பஜாரம் பைனே கம்மாண்டிகள் கம்மாண்டுகள் தெனாண்டிகள் தெனாண்டுகள் தமை திகள் டுமாண்டுகள் சமம் வெபே தவுண்டிகளம் குமை திகள் தபை தகோ dafay taqaw tenan awal fi bu fi aw ki majide lamata kham luneti li maniko jak lunetele maniko jak kham la jagul fi akla jak ki majide lamata kham cheikh samba jaro mayne serigne touba wonama lol ye nama jar bema ragne deug ki nar jar ti ma ken ken duma jar ki ma gise la mata kam wana ma lol dinina sik ci sama xol bay duma sik duma ragal lu ki ma tak ki ma gise la mata am fesal na baddi badu gis lu doyeyem ci li ma gis lu ki nga xam ni mom la gis kima jise la mata kam doylu noxol di badurap jëm ci lanelu lu ko saf ci bir malanam la malaf kima jise la mata kam cheikh samba jaro bayne serigne touba gennana reer ci sama xol dugal na reer ci sama xel kendu mayir di sanya xal ki ma gise la matam kendu ma watal di ma fir kendu ma yabba di ma fir mingi ma andal te dafa fir ki ma gise la matam mayna ma kham kham di ma kham khot khoti kham kham yu ma kham ki mom baja khal kuma kham ki ma gise la matam dolina am am bima am dolina kham kham bima kham leral na mbolem li ma kham ki ma gise la matam